பவுடித்துறை பிள்ளானை போடு வேகரங்கியரும் சுவாரையா கோட்டை மண்டும் பாடியா கருப்பு சாரையா ஜீர்கர்மன் பாமதேகர் புஜன் நகி ஹாரையா கர்பர் மேஷ் பாயவே மேல் தமர் சாரையா ஜரையாய் ஜோபன் ஹாரையா